தண்டி தண்டி ஆசை சுத்தி அசிறு மூடிட்டோ, அசிறு மூடிட்டோ, அசிறு மூடிட்டோ, அசிறு மூடிட்டோ.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

Radio Sarang 107.8 FM. கம்மனை இல்லாத்தோ மல்லிகை எடுக்கிறங்க ஆர், கரி இல்லாத்தோ நவிலுற நோக்குடங்க ஆர், பண்ண பராத்தோ மயிலாஞ்சி இடுறங்க ஆர், டஃப் பாட் மாப்பிள்ள பாட் ஓப்பன பாட் பண்ணில்லைங்க பேரி காரியக்கிரமா கேக்குடங்க ஆர். அது கைத்தே நீங்கள் எல்லாரும் மனசு சந்தோலாக்கோ பந்தோண்டுண்டு மொயிலாஞ்சி.

0: இருந்த வீரர் அந்த தண்ணிக்குள்ளி பாரடை வலை எதிர
1: அந்த கல்வனக்கல குத்ததிக்கு நேத்த எக்கட கண்டோடி அந்த சோத்தி நக்கல் நிக்கலேத்தா
2: இதானே
1: தானே
2: துரிய பத்தொன்னு வயதா
1: அந்த
2: தானே
1: அனுகிரமாலு
2: நின்ன
1: பெட்டுதக்கலட்டோபாதிவேன்
2: பாலே
1: தானே
2: பண்பே
1: தானே
3: அங்க.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில எத்தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில எப்படின்னு வந்தது ஏரைகளை கொட்டி யார் நடிக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

யானு ஹுசைன் காட்டி பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக கொர்லே